ஆ சரி டீத்தகா அரிசி மீ அனுபனானோ ஏச்சே மோனி ஸ்கூல் பிரியஷதை சிலஜஸ் கைத்தவக்கா நசியாத்வித்தவக்கா.